அருணா நொங்மை திம்ன சக்பா மத்தமி ஷைதா விரே சேரேங்க சிங்தே சகோல் சேம் பிலாசினி அமதி மாக்கோன் மணி மோங்ஷாவா அதோம்ன தோரம் தவிரி பஸ்தி அகாஸ்பானி இம்ஃபால்கே கங்லா சேனல் தகினே.

ஹையங் இராய் நுமித் இங்கேங்கி தரா நிப்பான் பா சக்காப்தலி சிங்கம்மக சமாப்பல் நிப்பு நிப்பான் ஜூலைகி தங்குன் மரி கங்லா சென்னல்கி அஹான் பரம் பரேங் எயுகி பூமங்க மகாய் தாபதி சந்தோப்ப ஹுதகனி தரம் பரேங் அசிகி பூமங்க மினிட் குன்றா தரேத் சந்தோக்சகனிய கைரோல் தரம் சிதா அஹான் போய்னா தாபிகனி ஒய்னாம் சனாதோன் மைத்தேகி பேனா யகைரோல் மதங்க லிட்டல் மெலோடியஸ் மியூசிக்கல் அசோசியேஷன்கி இமலை பாபு குறும்ஜபு இசை மதங்கனா மொய்ராங்கேம் இவஹல் சிங் அமதி ஜோங்தாம் சனாதோன்பி தேவி லோய்னா செகோல் சேம் பிசுரூப் சிங்தகி லைசோலிசை மதங் மதங் ஒய்னா தாபிகனி பூங் தருக்க மினித்தரா லவு சிங்கி வாஃபம்ஜ தாபிகனி மரி செட்ப பாம்பி சிங்தா அன்ட்ரோபோனோஸ் பூங் தருக்க மினிட் தரமங்க நுங்தோம்பம் இபேச்சவி லைமகி மைதே இசை தாபிகனி பூங் தருக் மகாய் மதம் இசை குதோல் தாபிகனி அப்புன்பகி கொஞ்சல் அமதி சங்கீத் மண்டல்கி இசை சப்பசிங்தகி மதம் இசை பூங் தரேத் கொஞ்சல் நாச்சோம் மஹேங்கி நாச்சோம்த தம்சரி குங்கங்த நோங்மா குயுமான் குங்கங்கி மபாவ் அனிசுப ஷருக் தரோம் நான்தொப்பிகிதபிங் யும்னா மேமா லுத்தோங்பம் நஞ்சனா எம் எம் சனாயை அமதி இரேங்பம் அஜித் குமார் மைத்தை தோரம் புத்தோப்பனா நுங்தோம்பம் ரோமா பூங் தரேத் கமி நிப்பு அராம்பம் தொம்பினவு தேவி அமதி காம்புன சக்பா குபாக் இசை தாபிகனி மசினிங்கசிகி அஹும் சுபா அமதி ஹையங்கி அஹான்ப தோரம் பரேங்தா சந்தோக்சகதபா தோரம் பரேங்

0: லாலிவதே மீகின் உங்கள் அவாபகி வாரி தாள் உடி வண்ணினாய் நங்
1: மொய் பாபு
0: நங்போ குலி கரல் லைரோ ஹைபது லைரா அவரா
1: லைரா வணி
0: பரே பரே சலோ சலோ இங்கி லாசமத்தில் தோக்சு ஐனா குலி இதோ மத்தச்சாக இச்சாய் போச்ச உனலை வீரம் பகிதா சிங்குசுமே லோய்கதவுரம்
1: மொய் பாபு சிங்க ரொம்ப சுவமத்தில் லைரமோய் ஐயாத்த ஐவிரமு ஐ சிந்து அமுத்து சவல்லக புதுச்சரக்கி
0: இப்பாக இப்போச்சவுபா நோம நினித நத்த தாயேஞ்சில்லேனே இப்போமா சாவுப பங்கத்தவா இப்பாக தமோய்சே பேன் கீரதா இப்பா வாயினே இப்பாக இப்போமா
2: பாபு போட்பகி நான் மக்கை துகான்தி ஐ ஹெக் தூங்கபக தாஜகோய் பாபுங்க அக்கோய் பாபு ஹச்சாங்கம்தி ஹாயப்பதே சேலிவன பாபு கரி கரி ஹிதாக் சாரவ சே பாபு லுப்பாலிசிங் குன்றானி ஐகி தா அமகி தோலோப்
0: பாகிபங்க
1: கைதௌரகேனே மொய் பாபு ஹக்சாங்கம்திரக அதுமாயின தௌபிரதி கதாய்தகி யாரதகே சே சிங் அது சித லைரே குலி சானனப அம்தங் தௌசிசே
0: கடை கடை கடை
1: கனானு காரி மகாங்கிரிசினா ஹைமா காந்தனினே காந்தா லாவ் லாவ் சங்கௌ லாவ் இயா லாயிதனா பமோ லாவ் சேசே சாகிசிக்கு இனிய சா ஹைருகே
3: மாமா குறும்ஜரி மாமா
0: யாரே யாரே பமோ பமோ குயிரேதா.